கருதா வெங்கா அக்கங்க கொஞ்சம் வெக்கா கொஞ்சம் போய் பிட்டி இஞ்சே டு புண்டே இஞ்சே டு இந்துரே இஞ்சே டு ரிஹங்கே இஞ்சே டு பராதே மே கும்பாஹரே ரே ஏதோ துக்கார போன மாய்